0: SBS, a world of difference. You're with SBS Tamil on mobile, online and on radio.
1: இது SBS தமிழ். மொபைல், இணையம், வானொலி வழியாக நீங்கள் இணைந்து கொண்டுள்ளீர்கள்.
2: நேர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று மே மாதம் 27 தேதி வைகாசி திங்கள் 13 நாள் புதன்கிழமை. இன்றைய நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கும் நான் செல்வி இன்பசேகரன். SBS தமிழ் ஒலிபரப்பாகும் இந்த நிலத்தின் பாரம்பரிய உரிமையாளர்களான கொமரேகள் மக்களுக்கும், நீங்கள் வாழும் அந்த நிலத்தின் பாரம்பரிய உரிமையாளர்களான பூர்வீக குடிமக்கள் மற்றும் டொரஸ்ட்ரை தீவு மக்களுக்கும் நாம் சிரம் தாழ்த்தி அவர்களை வணங்குகிறோம். அவர்களின் கடந்த கால மற்றும் நிகழ்கால பெரியவர்களுக்கு மரியாதை செலுத்துகிறோம். நேர்களே, நமது நிகழ்ச்சி மதியம் 12 நேரலையாகவும் இரவு 8 மறு ஒலிபரப்பாகவும் ஒலிக்கிறது. இன்றைய ஒலிபரப்பில் இடம்பெறும் சிறப்பு நிகழ்ச்சிகள் என்னவென்று அடுத்ததாக பார்ப்போம்.
3: எதிர்பார்க்காத ஒரு வெற்றின்னு சொல்லிட்டு ஸோ யாருமே ரொம்ப பெருசாக அதை ஃபோக்கஸ் பண்ணாங்களான்னு தெரியல. இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சம் எப்படி இது சாத்தியமாயிட்டுங்கிற அளவுக்கு ஒரு ஆராய்ச்சியெல்லாம் நடக்க ஆரம்பிச்சிருக்கு. சோஷியல் மீடியாவை எலெக்ஷனில் யூஸ் பண்ணுறதுங்கிறது புதுசு கிடையாது.
2: விஜயின் வெற்றி, மக்களின் மன உணர்வு அம்சங்களில் சோசியல் மீடியா செலுத்தும் தாக்கம் குறித்து முனைவர் மாயா அவர்களுடனான உரையாடல், அதோடு இந்தியாவிற்கு சுற்றுலா செல்லும் ஆஸ்திரேலிய பயணிகள் கவனிக்க வேண்டிய விடயங்கள் குறித்து மதுரா டிராவல்ஸின் ஸ்ரீஹரன் பாலன் அவர்களுடனான உரையாடல், ஆஸ்திரேலியா முழுவதும் மழையுடனான வானிலை உருவாகி வரும் நிலையில் நாட்டின் சில பகுதிகளில் ஏற்கனவே கனமழை, பலத்த காற்று மற்றும் ஆபத்தான கடல் அலை நிலைமைகள் பதிவாகி வருகின்றன. இது குறித்த செய்தியின் பின்னணி மற்றும் இலங்கையில் மலையக மக்கள் எதிர்கொள்ளும் பிரச்சினைகளும் அவற்றுக்கான தீர்வுகளும் குறித்த செய்தியின் பின்னணி ஆகியவை ஒலிக்க உள்ளன. இவை ஒலிப்பதற்கு முன்னர் முதலில் செய்திகள்.
4: நேர்கள் அனைவருக்கும் வணக்கம். SBS தமிழ் ஒலிபரப்பு வழங்கும் செய்திகள். வாசிப்பவர் மகேஸ்வரன் பிரபாகரன். IS அமைப்புடன் தொடர்புடைய பெண்கள் மற்றும் குழந்தைகளை ஏற்றி வந்த 2 விமானங்கள் மெல்பர்ன் மற்றும் சிட்னியில் தரையிறங்கியுள்ளன. சிட்னி மற்றும் மெல்பர்ன் வந்தடைந்த 6 பெண்களும் அவர்களுடைய குழந்தைகளும் அங்கு காத்திருந்த ஊடகங்களை தவிர்க்கும் வகையில் பின்புற நுழைவாயில் வழியாக வெளியேற்றப்பட்டனர்.
5: Point 2. The government has provided no assistance for these people. Point 3. Any breaches of the law will mean that these people will face the full force of the law to the extent available upon the advice of the security agencies.
4: ஹோமுஸ் நீரிணை முழுமையாக மீண்டும் திறக்கப்படாவிட்டால் ஈரானுடன் எந்த ஒப்பந்தமும் ஏற்படாது என்று அமெரிக்க வெளியுறவுத்துறை செயலர் மார்க்கோ ரூபியோ எச்சரித்துள்ளார். சாத்தியமான ஒப்பந்தம் தொடர்பான விவரங்கள் குறித்து பேச்சுவார்த்தையாளர்கள் தொடர்ந்தும் ஆலோசித்து வருவதாக அவர் தெரிவித்தார். நோதர்ன் டெரிட்டரி பகுதியில் பூர்வீக குடியின இளைஞரான குமன்ஜாயி ஒயிட் உயிரிழந்த சம்பவத்தில் தொடர்புடைய 2 காவல்துறை அதிகாரிகள் மீது குற்றச்சாட்டுகள் பதிவு செய்யப்பட மாட்டாது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மனநலக் குறைபாடு கொண்டிருந்த மற்றும் பராமரிப்பில் இருந்த 24 வயதான குமன்ஜாயி ஒயிட் ஒரு வருடத்திற்கு முன் அலிஸ் ஸ்பிரிங்ஸ் நகரில் உள்ள ஒரு பல்பொருள் அங்காடியில் சாதாரண உடையில் இருந்த 2 காவல்துறை அதிகாரிகளால் கட்டுப்படுத்தப்பட்ட பின்னர் உயிரிழந்தார் என்பது குறிப்பிடத்தக்கதாகும்.
6: A man lost his life. That fact remains at the center of this matter. And it must never be lost in legal or procedural discussions. On behalf of the Northern Territory Police Force, I again extend our sincere condolences to the family and loved ones of Kumanjai White.
4: வெளிவிவகார அமைச்சர் பெனி வாங் இந்தியாவில் நடைபெறும் குவாட் நாடுகளின் பேச்சுவார்த்தையில் கலந்து கொண்டுள்ளார். புதுடெல்லியில் நடைபெற்ற இந்த சந்திப்பில் எரிசக்தி பாதுகாப்பு, விநியோகச் சங்கிலிகள் மற்றும் கடல்வழி சுதந்திரம் ஆகிய விடயங்கள் குறித்து முக்கியமாக கவனம் செலுத்தப்பட்டுள்ளது. இன்றிரவு சிட்னி ஒலிம்பிக் பார்க்கில் நடைபெறவுள்ள 1வது ஸ்டேட் ஆஃப் ஒரிஜின் போட்டிக்கு முன் நியூ சவுத் வேல்ஸ் அணி கடைசி நேரத்தில் தனது அணிப்பட்டியலில் மாற்றம் செய்ய வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது. ஈல்ஸ் அணியின் மிச் மோசஸ் கால் தசை காயம் காரணமாக அணியில் இருந்து விலகியுள்ளதால் அவருக்கு பதிலாக ரைடர்ஸ் அணியின் ஈதன் ஸ்ட்ரேஞ்ச் குயின்ஸ்லாண்ட் அணிக்கு எதிராக ப்ளூஸ் அணிக்காக முதல் முறையாக களமிறங்குகிறார். இத்துடன் SBS தமிழ் ஒலிபரப்பு வழங்கிய செய்திகள் நிறைவடைந்தன.
1: SBS நம்பிக்கைக்குரிய ஊடகம்.
2: SBS பன்முக பக்க சார்பற்ற ஊடகம்.
4: SBS ஒருங்கிணைந்த பல்வேறு குரல்களின் ஒலி.
7: SBS ஒவ்வொருவருக்கும் இடம் உள்ள ஊடகம்.
8: SBS several billion stories.
2: நேர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது SBS தமிழ். நீங்களும் கேளுங்கள், பிறருக்கும் அறிமுகம் செய்யுங்கள். நிகழ்ச்சியில் அடுத்ததாக அறிவித்தல் ஒன்று. ஆஸ்திரேலியாவின் APY லேண்ட்ஸ் முதல் யரபா வரை பயணிக்க செய்யும் த பியன்னேல் ஆஃப் சிட்னி ரீமெமரி ரிவீல்ட் தொகுப்பு. இந்த தொடரில் 10 கலைஞர்களுடனான நேர்காணல்கள் இடம்பெறுகின்றன. நினைவுகள், அடையாளம், சொல்லப்படாத வரலாறுகள் ஆகியவற்றை இந்த தொடர் ஆராய்கிறது. அவர்களின் படைப்புகளுக்குள் நுழைந்து பார்ப்பதோடு மட்டுமல்ல, பார்த்த பிறகு நீண்ட நேரம் மனதில் நிற்கும் ஆழமான மனித கதைகளை அனுபவியுங்கள். பியனேல் ஆஃப் சிட்னி ரீமெமரி ரிவீல்ட் இந்த தொகுப்பை நீங்கள் SBS ஆன் டிமாண்டில் இலவசமாக காணலாம்.
1: நீங்கள் SBS தமிழோடு இணைந்துள்ளீர்கள்.
2: நேர்களே, SBS தமிழ் ஒலிபரப்பை திங்கள், புதன், வியாழன் மற்றும் வெள்ளி ஆகிய நாட்களில் மதியம் 12 மணிக்கு நேரலையாக SBS சவுத் ஏஷியன் என்னும் டிஜிட்டல் அலையிலும், திங்கள், புதன், வெள்ளி மற்றும் ஞாயிறு இரவு 8 மணிக்கு SBS ரேடியோ 2 வழியாகவும் நீங்கள் கேட்கலாம். நிகழ்ச்சியில் அடுத்ததாக செய்தியின் பின்னணி. இன்றைய செய்தியின் பின்னணியில் முதலில், ஆஸ்திரேலியா முழுவதும் மழையுடனான வானிலை உருவாகி வரும் நிலையில், நாட்டின் சில பகுதிகளில் ஏற்கனவே கனமழை, பலத்த காற்று மற்றும் ஆபத்தான கடல் அலை நிலைமைகள் பதிவாகி வருகின்றன. சில பகுதிகளில் பல மாதங்களுக்கு பிறகு மிக அதிகமாக மழைப்பொழிவு பதிவாகக்கூடும் என வானிலை ஆய்வாளர்கள் எச்சரித்துள்ளனர். இதுகுறித்த செய்தியின் பின்னணியை எடுத்து வருகிறார் ரேணுகா துரைசிங்கம்.
7: ஆஸ்திரேலியாவின் கிழக்கு பகுதிகளை நோக்கி இந்த வாரம் சக்தி வாய்ந்த மழை மற்றும் புயல் நகர்ந்து வருவதாகவும், சில பகுதிகளில் பல மாதங்களுக்கு பிறகு மிக அதிகமான மழைப்பொழிவு பதிவாகக்கூடும் என்றும் ஆஸ்திரேலிய வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது. இந்த வானிலை தெற்கு ஆஸ்திரேலியா, குயின்ஸ்லாந்து, நியூ சவுத் வேல்ஸ், விக்டோரியா, டஸ்மேனியா, ACT மற்றும் நொதர்ன் டெரிட்டரியின் தெற்கு பகுதிகளுக்கு பரவி நாட்டின் தொலைதூர கிழக்கு பகுதிகளிலும் பரவுகிறது. ஆஸ்திரேலிய வானிலை ஆய்வு மைய தகவலின்படி, ஆரம்பத்தில் பெய்யும் மழை சீரற்றதாகவும், இடியுடன் கூடிய மழை உருவாகும் பகுதிகளைப் பொறுத்து மாறுபடக்கூடியதாகவும் இருக்கும். ஆனால் வாரத்தின் நடுப்பகுதிக்குள் இந்த வானிலை வலுவடைந்து பரந்த மழை வளையமாக மாறும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதன் தாக்கம் குறிப்பாக மத்திய மற்றும் தென்கிழக்கு குயின்ஸ்லாந்து, கிழக்கு நியூ சவுத் வேல்ஸ் மற்றும் கிழக்கு டஸ்மேனியா பகுதிகளில் அதிகமாக இருக்கும் என்று கூறப்பட்டுள்ளது. தெற்கு குயின்ஸ்லாந்தின் கடலோர பகுதிகளிலிருந்து உள்நாட்டு பகுதிகள் வரை, குறிப்பாக டார்லிங் டவுன்ஸ் பகுதிகளில் 100 மில்லிமீட்டர் வரை மழை பெய்யக்கூடும் என முன்னறிவிக்கப்பட்டுள்ளது. அதேபோல் நியூ சவுத் வேல்ஸ் மாநிலத்தின் நார்த் வெஸ்ட் ஸ்லோப்ஸ் மற்றும் சென்ட்ரல் வெஸ்ட் பகுதிகளில் 100 மில்லிமீட்டருக்கும் அதிகமான மழைப்பொழிவு ஏற்படலாம். இந்த பகுதிகள் அண்மை காலமாக கடுமையான வறட்சியையும் வறண்ட இலையுதிர் காலத்தையும் சந்தித்துள்ளதால், இந்த மழை விவசாயிகளுக்கு பெரும் நிம்மதியை வழங்கக்கூடும் என்று கூறப்பட்டுள்ளது. வாரத்தின் இறுதிப்பகுதியில் நியூ சவுத் வேல்ஸ் கரையோர பகுதிகளில் 150 மில்லிமீட்டர் அல்லது அதற்கும் அதிகமான மழை பதிவாகும் சாத்தியம் இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. எனினும் இது கடலோர குறைந்த காற்றழுத்த மண்டலம் எவ்வாறு உருவாகிறது என்பதை பொறுத்திருக்கும் என கூறப்படுகிறது. கிழக்கு டஸ்மேனியாவிலும் 100 மில்லிமீட்டர் வரை மழை பெய்யலாம் என ஆஸ்திரேலிய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்த வானிலை மிகவும் வேகமாக நகரக்கூடியதும் கணிக்க முடியாத தன்மை கொண்டதுமாக இருக்கும் எனவும், குறிப்பாக உள்ளக நியூ சவுத் வேல்ஸ், நியூ சவுத் வேல்ஸ் தெற்கு கரை மற்றும் தென்கிழக்கு குயின்ஸ்லாந்து பகுதிகளில் கடுமையான இடியுடன் கூடிய மழை உருவாகும் அபாயம் அதிகமாக உள்ளது என்றும் வானிலை ஆய்வாளர்கள் கூறியுள்ளனர். கனமழையே முக்கிய அச்சுறுத்தலாக இருந்தாலும், மத்திய மற்றும் தென்கிழக்கு குயின்ஸ்லாந்தின் சில பகுதிகளில் பலத்த காற்று மற்றும் பெரிய அளவிலான ஹெயிலும் ஏற்படக்கூடும் என எச்சரிக்கப்பட்டுள்ளது. தற்போது அதிகாரப்பூர்வ எச்சரிக்கைகள் வெளியிடப்படவில்லை. ஆனால் இந்த வானிலை அமைப்பு மேலும் தீவிரமடையும் நிலையில், அடுத்த சில நாட்களில் கடுமையான வானிலை எச்சரிக்கைகள் வெளியிடப்படலாம் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. குறிப்பாக வடகிழக்கு நியூ சவுத் வேல்ஸ் மற்றும் தென்கிழக்கு குயின்ஸ்லாந்து பகுதிகளில் அண்மைய மழையால் நீர்ப்பிடிப்பு அதிகமான பகுதிகள் ஏற்கனவே ஈரநிலையாக உள்ளதால் வெள்ள அபாயம் குறித்து அதிகாரிகள் தீவிரமாக கண்காணித்து வருகின்றனர். இதனால் பாதிக்கப்படக்கூடிய பகுதிகளில் வசிக்கும் மக்கள் சமீபத்திய வானிலை முன்னறிவிப்புகள் மற்றும் அவசர எச்சரிக்கைகளை தொடர்ந்து கவனிக்குமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளனர். இந்த வானிலை வாரம் முழுவதும் பல்வேறு மாநிலங்களில் மாறி மாறி தாக்கத்தை ஏற்படுத்தும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதேவேளை தற்போதைய வானிலை நிலைமை, திடீர் வெள்ளப்பெருக்கு, ஆபத்தான சாலை நிலைமைகள் மற்றும் பயண தடைகள் போன்ற பிரச்சினைகளை உருவாக்கக்கூடும் என வானிலை ஆய்வாளர்கள் எச்சரித்துள்ளனர். குறிப்பாக ஏற்கனவே மழை பெய்துள்ள பகுதிகளில் நிலம் ஈரமாக இருப்பதால் குறுகிய நேரத்தில் கனமழை பெய்தால் ஆறுகள் மற்றும் நீரோடைகள் வேகமாக நிரம்பும் அபாயம் உள்ளது. சில சாலைகள் மூடப்படலாம், கிராமப்புற பகுதிகளில் போக்குவரத்து தடைபடலாம் மற்றும் வாகன ஓட்டிகள் கூடுதல் கவனத்துடன் இருக்க வேண்டியிருக்கும் என கூறப்பட்டுள்ளது. அதே நேரத்தில் இந்த மழை நீண்டகால வறட்சியால் பாதிக்கப்பட்ட விவசாய பகுதிகளுக்கு மிகவும் தேவையான ஈரப்பதத்தையும் வழங்கும் என்பதால் பல விவசாயிகள் இதனை நம்பிக்கையுடன் எதிர்நோக்கி வருகின்றனர். மேற்கு ஆஸ்திரேலியாவும் இந்த வாரம் இரண்டு தனித்தனி வானிலை நிலைமைகளால் பாதிக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. புதன் மற்றும் வியாழக்கிழமைகளில் தென்மேற்கு பகுதிகளில் மழை, இடியுடன் கூடிய மழை மற்றும் பலத்த காற்று வீசக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அதனைத் தொடர்ந்து வார இறுதியில் மேலும் சக்தி வாய்ந்த குறைந்த காற்றழுத்த மண்டலம் உருவாகக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. வாரம் முழுவதும் வானிலை நிலைமைகள் வேகமாக மாறக்கூடியதால் மக்கள் சமீபத்திய வானிலை முன்னறிவிப்புகள் மற்றும் எச்சரிக்கைகளை தொடர்ந்து கவனிக்குமாறு வானிலை ஆய்வு மையம் கேட்டுக் கொண்டுள்ளது. இது இவ்வாறிருக்க இந்த கடுமையான மழைக்கு பின்னர் ஆஸ்திரேலியாவில் வறண்ட மற்றும் வழக்கத்தை விட அதிக வெப்பமுள்ள குளிர்காலம் உருவாகும் சாத்தியம் இருப்பதாக வானிலை ஆய்வாளர்கள் எச்சரித்துள்ளனர். எல் நின்யோ மீண்டும் உருவாகும் அறிகுறிகள் தென்படுவதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. எல் நின்யோ நிலை உருவானால் ஆஸ்திரேலியாவின் பல பகுதிகளில் மழைப்பொழிவு குறைந்து வெப்பநிலை அதிகரிக்கும் அபாயம் உள்ளது. இதனால் தற்போதைய கனமழைக்கு பிறகு மீண்டும் வறண்ட காலநிலை திரும்பக்கூடும் என்ற கவலையும் எழுந்துள்ளது.
2: நேர்களே, அடுத்து ஒலிக்கும் விளம்பரங்களை தொடர்ந்து செய்தியின் பின்னணி நிகழ்ச்சியில் இலங்கை செய்தியின் பின்னணி ஒலிக்க கேட்கலாம்.
9: Why do people want to be at work? To feel heard, appreciated, part of something, and to know there's a career path for everyone. Inclusive workplaces are linked to increased innovation, productivity, and employee satisfaction. Make your organization a place where people want to be. For inclusion and diversity training, visit inclusion-program.com.au.
10: SBS Audio.
11: நீங்கள் மன உணர்வோடு குறுந்த பிளேயை
12: அழுத்துங்கள்.
13: SBS Chill.
14: SBS Pop Asia. Non-stop Asian pop.
15: Can you describe that feeling for people who haven't experienced it?
16: SBS Hindi உப்லப்த் கர்வாதா ஹே.
17: Far from the past and politics. 60க்கு மேற்பட்ட மொழிகளில் செய்தி.
18: உங்கள் மன உணர்வை பிரதிபலிக்கும் இசை. உங்களை அப்படியே கட்டி போடும் பாட்காஸ்ட். நீங்கள் கண்டுபிடிக்க காத்திருக்கிறது. SBS Audio ஆப்பை தரவிறக்கம் செய்யுங்கள்.
19: sbs.com.au/audio.
2: நேர்களே, செய்தியின் பின்னணி நிகழ்ச்சியில் அடுத்ததாக இலங்கையில் மலையக மக்கள் எதிர்கொள்ளும் பிரச்சினைகளும் அவற்றுக்கான தீர்வுகளும் குறித்த செய்தியின் பின்னணி. மலையக மக்கள் எதிர்கொண்டு வருகின்ற பிரச்சினைகள் தொடர்பிலும் அவற்றுக்கான தீர்வுகள் தொடர்பாகவும் இலங்கை நாடாளுமன்றத்தில் சிறப்பு விவாதம் இடம்பெற்றது. இது தொடர்பில் செய்தியின் பின்னணி நிகழ்ச்சி ஒன்றை முன்வைக்கிறார் நமது இலங்கை செய்தியாளர் மதிவாணன்.
20: இலங்கையின் மத்திய மலைநாட்டு பகுதியில் வாழும் இந்திய வம்சாவளி மக்கள் பெருந்தோட்டங்களில் தொழிலாளர்களாக பணிபுரிவதற்காக இலங்கைக்கு வந்து 200 வருடங்கள் கடந்துவிட்டன. இலங்கையை பிரித்தானியர் ஆட்சி செய்த காலப்பகுதியில் இலங்கையின் மத்திய மலைநாட்டு பகுதியில் தேயிலை மற்றும் ரப்பர் தோட்டங்களில் பணியாற்றுவதற்காக இந்தியாவிலிருந்து அழைத்து வரப்பட்ட இம்மக்கள் இன்னும் பல்வேறு பிரச்சனைகளுக்கு முகம் கொடுத்து தமது வாழ்க்கையை நடாத்தி வருகின்றார்கள். இலங்கைக்கு பெருமளவில் அந்நிய சிலாவணியை ஈட்டித்தரும் முக்கிய துறையாக பெருந்தோட்டத்துறை உள்ளது. இலங்கையின் தேயிலை, ரப்பர் மற்றும் வாசனை திரவியங்களின் ஏற்றுமதியூடாக மலையக மக்கள் நாட்டிற்கு அதிகளவிலான அந்நிய செலாவணியை ஈட்டி தருகின்றனர். பிரித்தானியர் காலம் முதல் இன்று வரை இத்தொழில்துறை நாட்டின் பொருளாதாரத்தின் தூணாக விளங்கும் அதேவேளை மொத்த ஏற்றுமதி வருமானத்தில் கணிசமான பங்களிப்பை மலையக உழைப்பாளர்கள் வழங்குவதோடு கடந்த 200 வருடங்களுக்கும் மேலாக நாட்டின் ஒட்டுமொத்த பொருளாதாரத்தை கட்டியெழுப்பும் பிரதான சக்தியாக மலையக சமூகம் திகழ்கின்றது. சவால்களுக்கு மத்தியில் உழைப்பினை மேற்கொண்டு இவ்வளவு பாரிய அந்நிய சிலாவணியை ஈட்டி தந்தாலும் அம்மக்களின் வாழ்க்கை தரம் மற்றும் அடிப்படை வசதிகள் தொடர்ந்தும் மேம்படுத்தப்பட வேண்டிய நிலையிலேயே உள்ளதாக அம்மக்களின் அரசியல் தலைவர்கள் குறிப்பிடுகின்றார்கள். இந்த தொழில்துறையை நம்பி வாழும் மக்கள், அதாவது பெருந்தோட்ட தொழிலாளர்கள், வீட்டு வசதி, சுத்தமான குடிநீர், சாலை வசதி, கல்வி வசதி மற்றும் சுகாதாரம் உள்ளிட்ட அடிப்படை வசதிகளின்றி அல்லல்பட்டு வருவதாகவும், காணியுரிமை, வீட்டுரிமையின்றி அவர்கள் பல்வேறு துன்பங்களை அனுபவித்து வருவதாகவும், அவர்களை பிரதிநிதித்துவப்படுத்தும் அரசியல் பிரதிநிதிகள் அரசியல் வேறுபாடுகளின்றி குறிப்பிட்டு வருகின்றார்கள். இவ்வாறானதோர் நிலையில் மலையக பெருந்தோட்ட மக்கள் தற்போது எதிர்கொண்டு வரும் பல்வேறு வாழ்வாதார மற்றும் சமூக பிரச்சினைகள் தொடர்பில் கடந்த வாரம் இடம்பெற்ற நாடாளுமன்ற அமர்வில் விவாதம் ஒன்றை நடாத்துவதற்கு மலையகத்தை பிரதிநிதித்துவப்படுத்தும் எதிரணி நாடாளுமன்ற உறுப்பினர்களின் கோரிக்கைக்கு அமைய அரசு இதற்கு அனுமதி வழங்கியிருந்தது. இந்த விவாதத்தின் போது எதிரணி மற்றும் ஆளுந்தரப்பு நாடாளுமன்ற உறுப்பினர்களும் மலையக மக்களின் நலன்கள் தொடர்பில் தமது பல்வேறு கரிசனைகளை முன்வைத்து உரையாற்றினார்கள். தோட்டப்பகுதியில் வாழும் மக்களுக்கு அப்பகுதியில் காணி கொடுக்க முடியாமையே பல்வேறு பிரச்சனைகளுக்கும் காரணம் என்கின்றார் மலையக மக்கள் முன்னணியின் தலைவர், நாடாளுமன்ற உறுப்பினர் ராதாகிருஷ்ணன்.
13: இந்த தோட்டத்திலே வாழ்கின்ற மக்களுக்கு காணி உரிமை வேண்டும் என்பது எங்களுடைய கோரிக்கையாக இருக்கின்றது. ஆகவே காணி உரிமையை பெற்றுக்கொண்டால் மிகுதி தானாக வந்து சேரும்.
20: நாம் அனைவரும் நினைத்தால் இந்த மலையக மக்களின் வாழ்க்கையில் மாற்றம் கொண்டு வரலாம் என குறிப்பிட்டார் இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் செயலாளர், நாடாளுமன்ற உறுப்பினர் ஜீவன் தொண்டமான்.
19: இப்ப நாங்க வந்து உங்க கிட்ட மலையக மக்களோட பொருளாதார சார்ந்த விடயங்களை நாங்க பேசும்போது நீங்க எங்களுக்கு கொடுக்கிற பதில் வந்து நாங்க மலையகம்னு பேர் வச்சிட்டோம், அதனால பிரச்சனை எல்லாம் தீர்ந்துருச்சு. இதுல இருக்கிற உண்மையான விஷயம், நம்ம நினைச்சா உன்னைக்கும் இந்த மலையக மக்களோட வாழ்க்கையை மாத்த முடியும். ஆனா எப்படி மாத்தணும்னா ஒருத்தர் ஒருத்தரை குறை சொல்லிக்கிட்டு கிடையாது, இந்த சிஸ்டமை மாத்தி ஆகணும். ரீஜனல் பிளான்டேஷன் கம்பெனிஸ் அவங்களுக்கு அடியில வர இந்த லீஸ் ஒப்பந்தம், அந்த லீஸ் ஒப்பந்தத்துக்குள்ளாரதான் மலையக மக்களையும் நம்ம அடக்கி வச்சிருக்கோம். மலையக மக்கள் வாழ்ற இடத்தை நம்ம வெளியே எடுத்து ஆகணும். அரசாங்கம் பொறுப்பெடுத்தா நேரடியாக வேலை திட்டங்களை கொண்டு வர முடியும்.
20: மலையக அதிகார சபை என்ற ஒரு அதிகார கட்டமைப்பை நாங்கள் கொண்டு வந்தோம், அதனை உங்களுக்கு பயன்படுத்த தெரியவில்லை என்று குறிப்பிட்டார் தமிழ் முற்போக்கு கூட்டணியின் தலைவர், நாடாளுமன்ற உறுப்பினர் மனோ கணேசன்.
21: அரசியல், சமூக, பொருளாதார கலச அடிப்பில் பிந்தைய மக்கள் காரணத்தினாலே தான் விசேடமாக மலையக அதிகார சபையின் சபையை கொண்டு வந்தோம் நாங்கள். அது சட்டம் இருக்கிறது, அதிகாரம் இருக்கிறது, அதை பயன்படுத்த தெரியவில்லை உங்களுக்கு இன்னும். அதுக்கு அந்த நிதி ஒதுக்கீட்டில் இப்போ ஓரவஞ்சனை காட்டுகிறீர்கள். அந்த சபையை எடுத்துக்கொண்டு அதை பயன்படுத்தி விசேடமாக மலையத்தின் மேல் அக்கறை காட்டி மலைய மக்களை முன்கூட்டி மேலே கொண்டு வருங்கள், உயர்த்துங்கள்.
20: மலையக மக்களின் காணி பிரச்சினை நீண்டகால பிரச்சினை, மாறி மாறி வந்த அரசுகளினால் இதற்கு தீர்வு கொடுக்கப்படவில்லை என்றார் நாடாளுமன்ற உறுப்பினர் பழனிதி காம்பரம்.
22: மலைய மக்களுடைய காணி பிரச்சனை நீண்டகால பிரச்சனை, அந்த பிரச்சனைக்கு மாறி மாறி வந்த அரசாங்கங்கள் இதுவரை தீர்வை கொடுக்கவில்லை. இந்த அரசாங்கம் வரும்பொழுது ஹட் பிரகடனத்தை சொன்னாங்க, நாங்கள் வந்தால் மக்களுக்கு காணி உரிமை கொடுப்போம், வீட்டு உரிமை கொடுப்போம்னு சொல்லி. ஆனால் இந்த அரசாங்கம் 2 வருஷம் ஆகுது, அதை பற்றி பெருசாக ஒன்றும் பேசலை. போய் சம்பளத்தை குடி கொடுத்தாங்க, நாங்கள் அதுக்கு ஆதரவு கொடுத்தோம் நம்ம. அதனால் நான் சொல்கிறோம், அந்த மக்கள் ரோட்டுக்காரங்க போராட்டத்துக்கு முதல்ல நீங்கள் அந்த மக்களுக்கான காணி உரிமையை கொடுங்க. நீங்கள்
20: மலையக மக்கள் இன்றும் பல்வேறு பிரச்சனைகளுக்கு முகம் கொடுத்து வருகின்றார்கள், அதற்கு தீர்வு காண செயற்திட்டங்களை வகுத்துள்ளோம் என்றார் நாடாளுமன்ற உறுப்பினர் கலைச்செல்வி.
23: மலையகத்தில் வாழும் எமது உறவுகள் மிகவும் கஷ்டமான நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் என்பது உண்மையான விடயம்தான். அதன் அடிப்படையில் பார்க்கும் போது மலையக வாழ் மக்கள் இன்னமும் பிரச்சனைகளுக்கு முகம் கொடுக்க வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளார்கள். அதில் பிரதானமான ஒன்றுதான் அவர்களது வீடு காணி பிரச்சனை, அவர்களது வீதி பிரச்சனை, இது தொடர்பாக தொடர்ச்சியாக நாம் கலந்துரையாடி அதற்கான சில செயல் திட்டங்களையும் நாங்கள் முன்னெடுத்து வருகின்றோம்.
20: இந்த விசேட விவாதத்திற்கு ஏற்பாடு செய்த நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு நன்றி தெரிவித்தார் ஆளுந்தரப்பின் நாடாளுமன்ற உறுப்பினர் கிட்னன் செல்வராஜ்.
0: இந்த விசேட விவாதமானது மிகவும் வரவேற்கத்தக்க, நீங்கள் விட்ட இடத்தில் இருந்து மட்டுமல்ல ஆரம்பத்தில் இருந்து ஆரம்பிப்பதற்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம். அதற்கு தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் தயாராக இருக்கின்றது.
20: 76 வருடங்களாக மலையக மக்களுக்கு இழைக்கப்பட்ட அநீதிகளை பெரும் 1.5 வருடங்களில் நிவர்த்தி செய்ய முடியாது என்று குறிப்பிட்டார் பிரதி அமைச்சர் பிரதீப் சுந்தரலிங்கம்.
21: கடந்த 76 வருடங்களாக மலையகளுக்கு இழைக்கப்பட்ட இந்த அநீதிகளை வெறுமெனமே 1.5 வருடத்திலே நிவர்த்தியாகும் என்று எதிர்பார்ப்பது கேலிக்கூத்தாக இருக்கிறது. நிச்சயமாக மலையக மக்கள் இன்று அரசியல் ரீதியான புதிய கலாச்சார மாற்றத்தை இன்று கொண்டு வந்திருக்கிறார்கள். எமது தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் மலையக மக்களுடைய பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு ஒரு காத்திரமான முன்னெடுப்பை நாங்கள் முன்னெடுத்து வருகிறோம்.
20: சுமார் 200 வருடங்களாக இந்த நாட்டிற்காக உழைத்த மக்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்த தேவையான நடவடிக்கைகளை தமது அரசு எடுத்துள்ளதாக குறிப்பிட்டார் அமைச்சர் சந்திரசேகர்.
3: 200 வருட சாபக்கேடு, 200 வருடங்களாக மாடாய் உழைத்து உடாய் தேய்ந்து வீசி எறியப்பட்ட மக்கள் எங்களுடைய அந்த மக்களுடைய வாழ்க்கையில் மறு மலர்ச்சி ஏற்படுத்த வேண்டும், புதிய சகாப்தத்துக்கு கொண்டு செல்ல வேண்டும், நவீன தொழில்மயத்தை மலையகத்திற்கு கொண்டு வர வேண்டும், மாற்று கருத்து கிடையாது. அதன் அடிப்படையில் எங்களுடைய அரசாங்கம் அந்த மலைக மக்களுடைய வாழ்க்கையை மேம்படுத்துவதற்காக சகலவிதமான, அது கல்வியா, சுகாதாரமா, வீட்டு பிரச்சனையா, தண்ணீர் பிரச்சனையா, வீதி பிரச்சனையா, எல்லா பிரச்சனைகளையும் கூடுதலான கருசனை காட்டுகின்ற அரசாங்கமாக நாங்கள் செயற்படுகின்றோம்.
20: இது எஸ்பிஎஸ் வானொலியின் தமிழ் ஒலிபரப்பின் செய்தியின் பின்னணி நிகழ்ச்சிக்காக இலங்கையிலிருந்து மதிவாணன்.
2: இத்துடன் செய்தியின் பின்னணி நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எஸ்பிஎஸ் தமிழ். தமிழ் மொழியில் ஆஸ்திரேலியாவை உங்களுக்கு தரும் ஒலிபரப்பு. தொடரும் விளம்பரங்களை தொடர்ந்து நீங்கள் கேட்க இருப்பது
5: மொபைல் இணையம் வானொலி என்று பல வழிகளில் உங்களை வந்தடைகிறது எஸ்பிஎஸ் தமிழ்.
2: நேர்களே, தொடரும் விளம்பரங்களை தொடர்ந்து நீங்கள் கேட்க இருப்பது இந்தியாவிற்கு சுற்றுலா செல்லும் ஆஸ்திரேலிய பயணிகள் கவனிக்க வேண்டிய விடயங்கள் குறித்து மதுரா டிராவல்ஸின் ஸ்ரீஹரன் பாலன் அவர்களுடனான உரையாடல், அதோடு விஜயின் வெற்றி, மக்களின் மன உணர்வு அம்சங்களில் சோசியல் மீடியா செலுத்தும் தாக்கம் குறித்து முனைவர் மாயா அவர்களுடனான உரையாடல் ஆகியவை ஒலிக்க உள்ளன.
6: இந்தியாவுக்கு விஎஃப்ஆர் டிராஃபிக்னு சொல்லுவாங்க, விசிட்டிங் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி அண்ட் ரிலேட்டிவ்ஸ் அப்படின்றத ஒரு கேட்டகரியில் மட்டும்தான் ஆஸ்திரேலியா டு இந்தியா மூவ்மெண்ட் பெரிதாக இருந்துச்சு. ஆஃப்டர் கொரோனா நிறைய வெல்னஸ் ப்ரோக்ராம், ஹெரிட்டேஜ் ட்ராவல் இப்படி இம்ப்ரூவ் ஆகுனனால டிராஃபிக் டுவர்ட்ஸ் இந்தியா இஸ் இம்ப்ரூவ்ட் அ லாட்.
24: Starting a new life in Australia isn't easy.
25: A lot of companies have rejected me.
26: Sometimes I feel like, oh, I'm gonna quit, I've give up.
24: Work in Progress is a podcast to help skilled migrants rebuild their careers in a new country. You'll hear inspiring real-life stories, expert advice, and valuable tips to help you find a job and advance your career. Work in Progress. Listen now wherever you get your podcasts.
27: You're listening to SBS Audio. We are currently in an ad break. Your program will resume shortly. We are currently in an ad break. Your program will resume shortly.
28: எங்கள் நிகழ்ச்சிகளையும் போட்காஸ்டுகளையும் உங்கள் மொபைலில் எஸ்பிஎஸ் ஆடியோ ஆப் வழி கேட்பதே சிறந்த வழியாகும். ஆப் ஸ்டோர் அல்லது கூகுள் பிளேயில் இருந்து எஸ்பிஎஸ் ஆடியோ ஆப்பை இலவசமாக தரவிறக்கம் செய்யுங்கள்.
29: எஸ்பிஎஸ் தமிழை விரும்பி கேட்கின்றீர்கள் தானே? ஏன் நமது உரையாடலை ஃபேஸ்புக்கில் தொடரக்கூடாது? எஸ்பிஎஸ் தமிழின் ஃபேஸ்புக் ஒரு லைக் கூடவே உங்கள் எண்ணத்தை பதிவிடுங்களேன்.
24: Starting a new life in Australia isn't easy.
25: A lot of companies have rejected me.
26: Sometimes I feel like, oh, I'm gonna quit, I've give up.
24: Work in Progress is a podcast to help skilled migrants rebuild their careers in a new country. You'll hear inspiring real-life stories, expert advice, and valuable tips to help you find a job and advance your career. Work in Progress. Listen now wherever you get your podcasts.
28: மொபைல் இணையம் வானொலி என்று பல வழிகளில் உங்களை வந்தடைகிறது எஸ்பிஎஸ் தமிழ்.
2: நேர்களே, நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஊடகத்துறை நிபுணரும் மெக்வரி பல்கலைக்கழகத்தில் 10 ஆண்டு காலம் பணியாற்றிய கல்வியாளரும் முனைவர் மாயா ரங்கநாதன் அவர்கள் தற்போது இந்தியாவில் பணியாற்றுகிறார். ஆஸ்திரேலியாவுக்கு வருகை தந்துள்ள அவர் தமிழ்நாடு தேர்தலில் சமூக ஊடகங்கள் செலுத்திய தாக்கம் குறித்தும் இந்திய ஆஸ்திரேலிய ஊடக சூழ்நிலைகளுக்கிடையில் வேறுபாடுகள் குறித்தும் தனது பார்வைகளை பகிர்ந்து கொள்கிறார். அவரோடு உரையாடுகிறார் ரைசல்.
1: வணக்கம் மாயா.
4: வணக்கம் ரைசல்.
1: இந்தியாவிலேருந்து வந்திருக்கிறீங்க, குறிப்பாக சென்னையிலேருந்து வந்திருக்கிறீங்க. நீங்கள் ஆஸ்திரேலியாவில் பல ஆண்டுகள் வாழ்ந்த ஒரு ஆள், ஒரு 20 ஆண்டுகள் இருக்கும்னு நினைக்கிறேன் இல்லையா ஆஸ்திரேலியாவில். இப்போதைக்கு கடந்த ஒரு 4-5 ஆண்டுகளாக இந்தியாவில் இருக்கிறீங்க. இப்போ இந்தியா பொறுத்தளவில் இப்போ நீங்கள் வந்து அகாடமிக்னு சொல்கிற ஒரு கல்வியாளர், அதுக்கு முன்னாடி வந்து ஒரு ஜேர்னலிஸ்டாக இருந்த பின்னணியில் கேட்குற கேள்வி எப்படின்னா, இன்றைய நிலைமையில் இந்தியாவின் ஊடகங்கள் வந்து என்ன நிலைமையில் போயிட்டுருக்குறாங்க?
4: இந்திய ஊடகம் பற்றி குறிப்பிட்டு மாற்றம்னு சொல்லணுன்னா, இது பலகாலமாகவே நடந்திருக்கு, இப்போன்னு சொல்ல முடியாது. ஆனால் பலகாலமாகவே அந்த சார்பற்ற தன்மைங்கிறது வந்து குறைஞ்சிட்டே வந்துட்டுருக்கு. இப்போ நான் வந்து ஊடகத்தில் இருந்த பொழுது இருந்த நம்பகத்தன்மைங்கிறது வந்து இப்போ ரொம்பவே குறைஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ நீங்கள் இளைய சமுதாயத்தினர்கிட்டலாம் பேசுனீங்கன்னா, பொதுவாக சொல்கிறது எந்த ஊடகத்தையுமே நம்ப முடியாது. அதாவது நீங்கள் இதுவாக இருந்தாலும், நியூஸ் பேப்பராக இருந்தாலும் சரி, இல்லை டெலிவிஷனாக இருந்தாலும் சரி, இது வந்து நீங்கள் தனியாக ஊடகத்துறை மட்டும் அதுக்கு மட்டும் சார்ந்து தான் நம்ம இதை பார்க்க முடியாது. ஏன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா, அரசியல்லையும் இந்த நண்பகத்தன்மைங்கிறது ரொம்ப குறைஞ்சிருக்கு. எல்லாத்துலேயுமே வந்து நம்ம எதையுமே நம்ப முடியாது. எல்லாருக்குமே ஒரு உள்நோக்கத்தோடு தான் ஒன்று பண்ணுறாங்க, ஒன்று செய்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஸோ அந்த நம்பகத்தன்மைங்கிறது ஊடகத்தில், ஏன்னா அதுதான் பெருசாக இருந்தது. இப்போ நாங்கள் வேலை செஞ்ச காலத்தில் கூட ஒரு சர்க்குலேஷன், நான் வந்து நியூஸ் பேப்பரில் தான் இருந்தேன், டெலிவிஷனில் இல்லை, அதனால் அதை பற்றி எனக்கு ரொம்ப தெரியாது. வெளியாக வெளி பார்வையாளராக தான் தெரியும். ஆனால் வேலை பண்ணும்போது அந்த சர்க்குலேஷனுங்கிறது வந்து உங்களோட நண்பகத்தன்மையில் தான் வந்து பெருசாக ஏறுறதோ இறங்குறதோ இருக்கும். ஓ, இந்த பேப்பர்னால் உண்மையை தான் சொல்லுவான், இல்லை கொஞ்சம் லேட்டாக நியூஸ் வந்தால் கூட ரொம்ப ஆராய்ந்து நல்ல நம்பகத்தன்மையான நிலைமை வந்த அப்புறம் தான் ஒரு நியூஸ் போடுவாங்கிறது. அது இப்போ ரொம்பவே குறைஞ்சிருச்சு. ஏன்னா ஒன்று வந்து காம்படிஷன் ரொம்ப ஜாஸ்தி. ஸோ இதை விட நம்ம முன்னாடி கொண்டு வருவோங்கும் போது அது கட்டாயமாக நீங்கள் எல்லாமே பார்த்து சரியாக பண்ணுறதுக்கான நேர அவகாசம் இல்லை. இப்போ காம்படிஷனுங்கிறது வந்து ஒரு பேப்பர் இன்னொரு பேப்பர் மட்டும் இல்லை. நியூஸ் பேப்பர் வந்து டிவியோட கம்பீட் பண்ணுது, டிவி வந்து சோஷியல் மீடியாவோட கம்பீட் பண்ணுது, சோஷியல் மீடியாலேயே வேறு வேறு பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்குது, தினம் தினம் புதுசு புதுசாக வருது. ஸோ இதனாலெல்லாம் ஒன்று மாறி இருக்குன்னு சொல்லுவேன். ரெண்டாவது, பொதுவாகவே வந்து நம்பகத்தன்மை எல்லா விதத்துலேயுமே குறைஞ்சி போச்சு. இப்போ நீங்கள் அரசியலே எடுத்துக்கோங்களேன், எந்த பார்ட்டியுமே யாருமே ஃபுல்லாக சப்போர்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க. எல்லாரும் சொல்கிறது என்னென்னா, ஓட்டு போடுறவங்களை கேட்டிங்கன்னா கூட யாருமே சரியில்லை, அதில் இது பரவாயில்லன்னு தான் நான் போடுறேங்கிற மாதிரி தான் இருந்தது. ஸோ அது ஒரு காரணமாக இருக்கலாம். ஜென்ரலாக இதுதான் வந்து நான் பெரிய மாற்றமாக பார்ப்பேன். இன்னொன்று, இது வந்து இந்தியன் மீடியாவுக்கு ரொம்பவே குறிப்பிடத்தக்கது, அரசியலும் ஜேர்னலிசம், அதாவது என்ன சொல்கிறது, செய்தி தொடர்புடைய இது நிறுவனங்களுக்கும் இருக்கிற தொடர்பு, அது இப்போ ரொம்பவே வலுப்பெற்றுருக்குன்னு சொல்லுவேன். முன்ன வந்து ஒரு அரசல் புரிசலாக சொல்லுவாங்க, ஓ இந்த டிவி ஸ்டேஷனா, இவங்க வந்து ப்ரோ இந்த பொலிட்டிக்கல் பார்ட்டியாக இருக்குமே, இல்லை இதுக்கு அகெயின்ஸ்டாக இருக்கும். இப்போ எல்லாருமே வந்து கிளியராக ஒரு அஜெண்டா, இது ஃபண்டட் பை ஸோ அண்ட் ஸோ, ஸோ இவங்கள்ட்ட நீங்கள் கிரிட்டிக்கலாக எதிர்பார்க்க முடியாது. அப்போ என்ன ஆகுதுன்னா, நீங்கள் இப்போ என்னையே எடுத்துக்கோங்க, அகாடமிக் ஓகே, ஊடகத்தில் நான் வேலை செஞ்சுருக்கேன், எல்லாத்து மேலேயுமே நீங்கள் எதையுமே வந்து பரிபூர்ணமாக நம்ப முடியல. அதுதான் வந்து இப்போ பெரிய, ஏன்னா எல்லாருமே ஒரு இந்த பேக்கிங் இருக்குது, ஒரு அரசியல் கட்சியோட பேக்கிங், அது டைரெக்டாக ஃபண்டிங்காக இருக்கலாம் இல்லை வேறு ஏதாவது ஒரு அஃபிலியேஷனாக இருக்கலாம். அது இருக்கிறதுனால அந்த அளவுலேயும் நம்பகத்தன்மை ரொம்பவே குறைஞ்சி போச்சு. இது நான் நினைக்கிறேன் ரொம்ப ஸ்பெசிஃபிக்கலி இந்தியன் மீடியாக்கான ஒரு இதுன்னு நினைக்கிறேன். இந்த அளவு பொலிட்டிக்கல் ஓனர்ஷிப் வேறு எந்த கண்ட்ரிலையும் இருக்கா மாதிரி எனக்கு தெரியல.
1: சரி, அடுத்து மாயா வந்து இப்போ தமிழ்நாடு அரசியல் எடுத்துங்களேன், இப்போ வந்து ஒரு நடிகராக இருந்த ஒரு விஜய் வந்து முதலமைச்சராக மாறியிருக்கிறார். அது வந்து யாரும் எதிர்பாராத ஒரு வெற்றி. அதுக்கு மிக முக்கிய காரணம் வந்து சோசியல் மீடியாவை சொல்கிறாங்க. அதாவது அவரோட சினிமா மோகம் அல்லது சினிமா ரசிகர் ரசிகர்கள் வாக்கு அளித்தார்கள் அப்படிங்கிறத தாண்டி ஒரு சோசியல் மீடியாங்கிற ஒரு மேஜர் ஃபேக்டர் தான் அவரை வந்து இப்போ முதலமைச்சராக்கியிருக்கு அப்படின்னு. அந்த ஸ்டேட்மெண்ட்டில் எந்த அளவு உண்மை இருக்கும்?
4: ஓகே, நீங்களே சொல்லிட்டீங்க அது எதிர்பார்க்காத ஒரு வெற்றின்னு சொல்லிட்டு. ஸோ யாருமே ரொம்ப பெருசாக அதை ஃபோக்கஸ் பண்ணாங்களான்னு தெரியல. இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சம் எப்படி இது சாத்தியமாயிட்டுருங்கிற அளவுக்கு ஒரு ஆராய்ச்சியெல்லாம் நடக்க ஆரம்பிச்சிருக்கு. சோஷியல் மீடியாவை எலெக்ஷனில் யூஸ் பண்ணுறதுங்கிறது புதுசு கிடையாது. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பிஜேபி 2014லேயே வந்து அவங்க எவ்வளவு நல்லா அதை யூஸ் பண்ணாங்க கேம்பெயினிங்க்கு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் அதை படித்து எழுதி அது ஒரு டெம்ப்ளேட்டாகவே ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் வந்த பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் நிறைய பேர் அதை தான் ஃபாலோ பண்ணாங்க. இப்போ வந்திருக்கிறது வந்து அந்த கட்டத்துக்கு ஒரு படி மேலேன்னு வேணால் நம்ம வச்சுக்கலாம். ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நான் சொல்லணும், இந்த ஊடகத்துறையை வந்து நீங்கள் எலெக்ஷன் கேம்பெயினில் யூஸ் பண்ணுறது தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் புதுசே கிடையாது. எப்போவுமே பண்ணியிருக்காங்க. அது சினிமாவாக இருக்கலாம், நாடகமாக இருக்கலாம், இல்லை நியூஸ் பேப்பராக இருக்கலாம், டிவியாக இருக்கலாம், இது நடந்துட்டு தான் இருக்குது. இது வந்து இப்போ யூஸ் பண்ணது வந்து அது ஒரு கட்டத்துக்கு மேலே, அதாவது இட்ஸ் அ ஸ்லைட்லி மோர் சொஃபிஸ்டிகேட்டட் வே ஆஃப் யூஸிங் இட்ன்னு தான் தோணுது இப்போ படிக்கிறதெல்லாம் பார்த்தா. ரொம்ப முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டியது என்னென்னாக்கா அந்த மீம்ஸ். இப்போ அவர் விஜய் வந்து சினிமாவில் இருந்ததுனால அவரோட சினிமா கிளிப்ஸ்

0: SBS South Asian.
1: Your news from here
0: and hits from home.
2: Starting a new life in Australia isn't easy.
3: A lot of companies have rejected me.
4: Sometimes I feel like, oh, I'm gonna quit, I've given up.
2: Work in Progress is a podcast to help skilled migrants rebuild their careers in a new country. You'll hear inspiring real-life stories, expert advice, and valuable tips to help you find a job and advance your career. Work in Progress. Listen now wherever you get your podcasts.
5: சென்னை வந்தாலும் அதே தான் சொல்லுவீங்க. அதனால ரொம்ப ராபிடா வேற மாறுது.
6: மிக்க நன்றி மாயா. நீங்க வந்து ஒரு குறுகிய பயணத்துல வந்து எஸ்பிஎஸ் ஒலிப்பதிவு கூட வர வந்து இந்த நேர்முகத்தை வழங்கியிருக்கிறீங்க. எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது, நம்ம பரிமாற்ற நிகழ்ச்சியில் ஒவ்வொரு மாதமும் கலந்துக்கிட்டீங்க. அது கொஞ்சம் ஒரு 10-15 ஆண்டுகள் இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த அளவுக்கு உங்கள் எஸ்பிஎஸ் தமிழோட வந்து நீங்கள் ரொம்ப நெருக்கமான ஒரு கெஸ்ட்டு அல்லது நெருக்கமான ஒரு அகாடமிக்னு சொல்லிக்கலாம். மிக்க நன்றி, மீண்டும் சந்திப்போம்.
5: ரொம்ப நன்றி ரைசல், வாய்ப்புக்கு நன்றி. திரும்பி எஸ்பிஎஸ் கூடத்துக்கு வரதும் ஒரு பெரிய விஷயம்தான், ஒரு என்னை திரும்பி ஒரு மலரும் நினைவுகள் தான். ஏன்னா முதல்ல நான் வந்தபோது ஸ்டூடெண்ட்டாக வந்தபோது கூட நான் இங்கே ஒன்று பண்ணியிருக்கேன், என்னோடய ஆராய்ச்சியை பற்றி ஒரு டாக். ஸோ ரொம்ப தேங்க்ஸ், பிளஷர்.
7: ஊடகத்துறை நிபுணரும் மெக்வரி பல்கலைக்கழகத்தில் 10 ஆண்டுகாலம் பணியாற்றிய கல்வியாளருமான முனைவர் மாயா ரங்கநாதன் அவர்கள் தற்போது இந்தியாவில் பணியாற்றுகிறார். ஆஸ்திரேலியாவுக்கு வருகை தந்துள்ள அவர் தமிழ்நாடு தேர்தலில் சமூக ஊடகங்கள் செலுத்திய தாக்கம் குறித்தும் இந்திய ஆஸ்திரேலிய ஊடக சூழல்களுக்கிடையிலான வேறுபாடுகள் குறித்தும் தனது பார்வைகளை பகிர்ந்து கொண்டார். அவரோடு உரையாடியவர் ரைசல்.
8: SBS is Australia's most trusted multilingual broadcaster. Our listeners are loyal, highly engaged, and have supported countless local businesses. We offer advertising packages for businesses of all sizes. Our experienced sales team will guide you through the process of owning a great campaign. Bring your own ad or have our production team make you something in one of our 68 languages. Start the conversation with your new audience today. Email sales@sbs.com.au.
9: Why do people want to be at work? To feel heard, appreciated, part of something, and to know there's a career path for everyone. Inclusive workplaces are linked to increased innovation, productivity, and employee satisfaction. Make your organization a place where people want to be. For inclusion and diversity training, visit inclusion-program.com.au.
10: ஆச்சரியப்பட வைக்கும் நம்மவர்களின் கதைகளை மொபைல் வழி கேளுங்கள். எஸ்பிஎஸ் ஆடியோ ஆப்பை தரவிறக்கம் செய்யுங்கள் அல்லது sbs.com.au/tamil எனும் இணையதளம் வழி கேளுங்கள். எஸ்பிஎஸ் ஆடியோ ஆப்பை தரவிறக்கம் செய்யுங்கள், உங்களுக்கு பிடித்த நிகழ்ச்சிகளை கேளுங்கள். எஸ்பிஎஸ் ஆடியோ ஆப்பை ஆப் ஸ்டோர் அல்லது கூகுள் பிளேயிலிருந்து இலவசமாக தரவிறக்கம் செய்யுங்கள். உங்கள் கதைகளையும் கருத்துக்களையும் பரிமாறும் தளம் எஸ்பிஎஸ் தமிழின் ஃபேஸ்புக்.
7: நேயர்களே, நிகழ்ச்சியில் அடுத்ததாக இந்தியாவிற்கு சுற்றுலா செல்லும் ஆஸ்திரேலிய பயணிகள் கவனிக்க வேண்டிய விடயங்கள் மற்றும் குறிப்பாக தமிழக சுற்றுலா மேம்பாடு குறித்து விரிவாக உரையாடுகிறார். சுமார் 40 ஆண்டுகளுக்கு மேலாக சென்னையில் இயங்கி வரும் மதுரா டிராவல்ஸின் உரிமையாளரும் தமிழ்நாடு டிராவல் அசோசியேஷனின் தலைவருமான ஸ்ரீஹரன் பாலன் அவர்கள் சமீபத்தில் அடிலே நகரில் நடைபெற்ற ஆஸ்திரேலியன் டூரிசம் எக்ஸ்சேஞ்ச் நிகழ்வில் பங்கு பெற ஆஸ்திரேலியா வந்திருந்த அவரை எஸ்பிஎஸ் கலையகத்தில் வைத்து சந்தித்து உரையாடி இருந்தேன். அந்த உரையாடலை அடுத்ததாக கேட்போம். வணக்கம் ஸ்ரீஹரன் பாலன் அவர்களே.
11: வணக்கம். வணக்கம் செல்வி அவர்களே.
7: இந்தியாவிலிருந்து ஆஸ்திரேலியாவிற்கு வந்திருக்கிறீர்கள், சிட்னியில் உள்ள எஸ்பிஎஸ் கலையகத்திற்கு வருகை தந்திருக்கிறீர்கள், உங்களை வரவேற்கின்றோம். இந்தியாவில் இருக்கின்ற டூரிசம், அதை பற்றி நாங்கள் இன்று பேச இருக்கின்றோம். இந்தியாவை பொறுத்தவரை விமான நிலையங்கள், ஹைவேஸ், டிஜிட்டல் கட்டண முறைகள், சுற்றுலா, ஹோட்டல்கள், இதிலெல்லாம் மிகவும் மேம்பட்டு வருகிறது இல்லையா இந்தியா? இப்படி இருக்கின்ற இந்த காலப்பகுதியில் ஆஸ்திரேலியாவிலிருந்து வருகின்ற சுற்றுலா பயணிகளுக்கு தற்போது இந்தியா முழுவதும் பயணம் செய்வது எவ்வளவு எளிதாக இருப்பதாக நீங்கள் பார்க்கிறீர்கள்?
11: இங்கேருந்து வரக்கூடிய மக்கள் இப்போ வந்து நிறைய ஆஸ்திரேலியன்ஸ் வந்து பியாண்ட் சவுத் ஈஸ்ட் ஏஷியா ட்ராவல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. முன்னாடி ஆஸ்திரேலியன் டூரிஸ்ட்னாலே பாலிக்கு

0: போவாங்க நிறையா. அதையும் தாண்டினா சிங்கப்பூர், மலேசியா, இதை தாண்டி தே வில் நாட் ப்ரிஃபர் ட்ராவலிங். ஆனால் இப்போ இந்தியாவுக்கு விஎஃப்ஆர் டிராஃபிக்னு சொல்லுவாங்க, விசிட்டிங் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி அண்ட் ரிலேட்டிவ்ஸ் அப்படின்ற ஒரு கேட்டகரியில் மட்டும்தான் ஆஸ்திரேலியா டு இந்தியா மூவ்மெண்ட் பெரிதாக இருந்துச்சு. ஆஃப்டர் கொரோனா நிறையா வெல்னஸ் ப்ரோக்ராம், ஹெரிட்டேஜ் ட்ராவல் இப்படி இம்ப்ரூவ் ஆகுனனால traffic towards India is improved a lot. One. Second, visa formalities, the immigration laws, இதெல்லாமே ரொம்ப ஸ்ட்ரீம்லைன்ட் ஆனனால traffic towards India is improved a lot. Third, the infrastructure in India is developed very, very big. You know, you have the most expensive restaurant in the world in India, in Jaipur, today. You have the luxury hotels in India today. மகாபலிபுரம் போனீங்கன்னா 200 ரூபாய்க்கு ரூம் கிடைக்கும், 2 லட்சம் ரூபாய்க்கு ரூம் கிடைக்கும். ஸோ அந்த அளவுக்கு கேட்டர் பண்ணக்கூடிய வேரியேஷன் இருக்கிறனால டுடே ஆஸ்திரேலியன்ஸ் ஆர் ப்ரிஃபரிங் டு கம் டு இந்தியா. இந்தியா இஸ் லைக் அ ஷெங்கன் யூரோப் கண்ட்ரி. ஒவ்வொரு ஸ்டேட்டுக்குமே அதுக்கு ஒரு தனித்துவம் இருக்கிறனால பீப்புள் ஆர் மேக்கிங் மல்டிபிள் விசிட்ஸ் டு இந்தியா. ஐ திங்க் திஸ் இஸ் த கிரேட் டைம் டு விசிட் டு இந்தியா.
1: சரி, நீங்கள் கூறுவது போல உறவினர்களை பார்ப்பதற்காக, திருவிழாவில் பங்கேற்பதற்காக, மருத்துவ சுற்றுலா இப்படியான விடயங்களுக்காக வெளிநாடுகளிலிருந்து பயணிகள் இந்தியாவிற்கு வருகிறார்கள். உங்களின் அனுபவத்தின் அடிப்படையில் இந்தியா பயணத்தை திட்டமிடும் போது வெளிநாடுகளில் உள்ள மக்கள் செய்யும் பொதுவான தவறுகள் மற்றும் அதிகம் காணப்படும் தவறான புரிதல்கள் என்ன இருப்பதாக பார்க்கிறேன்.
0: சரி, ஓகே. இந்தியாவோட பாப்புலேஷன் மாதிரி இந்தியாவோட வேரியேஷன் இன் சர்வீஸும் அப்படி தான் இருக்கும். இங்கே நிறையா பேருக்கு என்னென்னா, ஆஸ்திரேலியாவில் நீங்கள் ஆன்லைனில் ஒரு விஷயத்தை பார்க்குறீங்க, இட் இஸ் ஸ்டாண்டர்டைஸ்ட். நான் நிறைய பேர்கிட்ட சொல்கிறது தான், இந்தியாவில் ஸ்டாண்டர்டைசேஷன் இல்லை. ஸோ இஃப் யூ ஆர் சீயிங் சம்திங் ஆன்லைன், சே அ கார் பிக்கப் அண்ட் ட்ராப் டு அ ஹோட்டல் இந்த ரேட்னா, நான் வந்து 100 வேரியேஷன்ஸ் நான் தரலாம் ஆஸ் அ டூர் ஆப்ரேட்டர். See, because that is how the pricing works in India. So, when somebody is planning a trip to India, first avanga consider panna vendiyathu is the company who they are booking with is a Ministry of Tourism approved agency. Second, the problem is there is a huge variation between what you see photos and the reality in India. Nariya per solradhu oru thappu enna, India is a little dangerous to travel wrong, but they have dangerously booked a wrong person. So when you do such mistakes, your experience will be bad. Ena na nariya interview liye solra vishayam da, it's not a product, it's a service industry. See, neenga or soap vandu or kadaila vaangradhukkum or online la vaangradhukkum, it may be the same soap that you get, but here the standard of service varies. So whenever you're traveling to India, make sure first you book it with a Ministry of Tourism or a Ministry of Tourism angingara petra or a travel company. Irandavathu, nalla experienced travel company book pandrappa ungaloda holiday miga chirappa irukum. India oda mukkiyamaana pagudigala neenga nalla anubavichu paakalam. Ena I always tell one thing, holiday is not an experiment you do, it's an experience you have. அப்படின்ற மாதிரி அப்ப இந்த விஷயங்களை அவங்க அவங்க கவனத்துக்கு எடுத்துக்கிட்டா இட் இஸ் வெரி குட்.
1: தமிழ்நாட்டை பொறுத்தவரை தமிழ்நாட்டில் பல இடங்கள் பிரபல்யம் அடைந்து வருகிறது. அந்த வகையில் பார்க்கும்போது வெளிநாடுகளில் வாழும் தமிழர்களிடம் இன்னும் போதுமான அளவில் பிரச்சாரம் செய்யப்படாத அல்லது பிரபல்யம் இல்லாத தமிழகத்தில் பயண இடங்கள் எவை என்று நீங்கள் நினைக்கிறீர்கள்?
0: சரி, ஓகே, ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். மேற்கு தொடர்ச்சி மலைகள் அப்படின்னு நம்ம படிச்சிருப்போம், கேள்விப்பட்டிருப்போம். நம்ம தமிழ்நாடு எடுத்துக்கிட்டாலே நம்மளுக்கு உடனே ஒரு ஹில் ஸ்டேஷன் ஞாபகத்துக்கு வருது, ஊட்டி, கொடைக்கானல். இதை தாண்டி யாருக்கும் எதுவுமே தெரியாது. நான் உங்களுக்கு சொன்னால் 150 மேற்பட்ட ஹில் ஸ்டேஷன்ஸ் தமிழ்நாட்டில் மட்டும் இருக்குது. கொல்லிமலை கேள்விப்பட்டிருப்பீங்க, சரியா? கொல்லிமலை நம்ம மைண்டுக்கு வந்தால் என்ன தோணும், ஒரு அமானுஷ்யம், புரியுதா? அப்படின்னு தோணும். இன்னைக்கு கொல்லிமலை இஸ் பிகம் ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் டூரிஸ்ட் ஸ்பாட்ஸ் ஆஃப் இந்தியா. ஏன்னா 70 ஹேர்பின் பென்ஸ் இருக்கக்கூடிய ஏஷியாவில் ஒரே ஹில் ஸ்டேஷன் அது மட்டும். ஸோ அட்வென்ச்சர் டூரிசம், கேம்பிங், வாட்டர் ஃபால்ஸ் இதெல்லாம் வந்து இம்ப்ரூவ் ஆகுது. ஸோ எனக்கும் ஒரு ஒரு ஒரு ஹிடன் டெஸ்டினேஷன். அதுவும் கொரோனாக்கு அப்புறமுமே மக்கள் அதிகமான கூட்டம் இருக்க இடத்துக்கு போகிறதுக்கு விரும்பவில்லை. ஸோ ஒரு ஆஃப் பீட் டெஸ்டினேஷன் சொல்லுவாங்க, அது நீஷ் டெஸ்டினேஷன். அப்போ அது மாதிரி பார்த்தா நிறையா இந்த மாதிரி ஹில் ஸ்டேஷன்ஸ் இருக்குது. அது தவிர இப்போ ரீசண்டாக ஃபாரஸ்ட் டேஸ் இந்தியாவில் பெரியார் லேக்கை சுற்றி, தமிழ்நாட்டிலேயே சொல்கிறேன், பெரியார் லேக்கை சுற்றி நிறையா ஹோட்டல்ஸ் நிறையா டூரிசமுக்காகவே ஒதுக்கப்பட்டது. லீகலி ரன் ஃபாரஸ்ட் ஸ்டேஸ் இருக்குது. இதெல்லாம் வந்து நிறைய பேர் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ ஐ திங்க் தீஸ் ஆர் சம்திங் தட் வி கேன் கிவ் டு ஃபாரினர்ஸ்.
1: சரி, உதாரணமாக ஆஸ்திரேலியாவிலிருந்து தமிழ்நாட்டிற்கு ஒரு தமிழ் குடும்பம் வருகிறார்கள் என்று வைத்துக் கொள்வோமே, அவர்களுக்கு தமிழ்நாட்டில் 2 வாரங்கள் செலவு செய்யத்தான் நேரம் இருக்கிறது என்றால் எந்த வகையான பயண திட்டத்தை நீங்கள் பரிந்துரைப்பீர்கள்?
0: வெரி குட். ஸோ முதல்ல நாங்கள் எப்பயுமே சொல்லக்கூடிய கோல்டன் ட்ரையாங்கிள்னு ஒரு சர்க்கியூட் இருக்குது. தமிழகத்தில் இருக்கக்கூடிய கோல்டன் ட்ரையாங்கிள் என்னென்னா மதுரை, ராமேஸ்வரம், கன்னியாகுமரி. ஃபாரினர்ஸ் இதை மிஸ் பண்ணவே கூடாது. இதுக்கான நாட்கள் 4-5 நாட்கள் இதுக்கு தேவை. மதுரை, ராமேஸ்வரம், கன்னியாகுமரி மூணுமே வெரி இம்பார்ட்டன்ட். ஏன்னா கன்னியாகுமரி இஸ் த லாஸ்ட் டிப் ஆஃப் இந்தியா, ராமேஸ்வரம் இஸ் த ரிலீஜியஸ் கேபிட்டல் ஆஃப் இந்தியா, மதுரை இஸ் த ஹெரிட்டேஜ் கேபிட்டல் ஆஃப் இந்தியா. அப்போ இந்த மூணு விஷயங்களுமே ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்பில் இந்த சர்க்கியூட் இருக்கும். இது தவிர கோவை மாவட்டத்துக்கு அவங்க போனாங்கன்னா அற்புதமான ஹில் ஸ்டேஷன்ஸ் இதெல்லாமே இருக்கும். அதே இஃப் தே கம் டு சென்னை கிட்ட வந்துட்டாங்கன்னா சென்னை, காஞ்சிபுரம், பாண்டிச்சேரி இதுவுமே இன்னொரு ட்ரையாங்கிள். ஸோ எப்பயுமே இந்த ட்ரையாங்கிள் சர்க்கியூட்டை அவங்க பிளான் பண்ணுறப்ப அவங்களோட ட்ராவல் ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். ப்ளஸ் நீங்கள் சொல்லக்கூடிய 2 வாரங்களில் முக்கியமானதை எல்லாத்தையுமே அவங்க பார்த்துடலாம். என்னையே கேட்டால் அவங்க எப்படி பிளான் பண்ணணும்னா இனிஷியலி தே ஹாவ் டு பிளான் ஹெரிட்டேஜ். அவங்களோட ஆரம்பிக்கிறப்ப ஹெரிட்டேஜ், ஆர்கிடெக்சர், ஹிஸ்ட்ரி ஆஃப் தமிழ்நாடு ஆரம்பித்து அதுக்கப்புறம் ஒரு 2வது பகுதி வந்து வெல்னஸ், ஆயுர்வேதிக் வெல்னஸ் ப்ரோக்ராம் இது முடிச்சுட்டு ஃபைனலி ஷாப்பிங். டூரிசம் அதுதான், போயிட்டு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், தெர் இஸ் அ நாலேஜ் பிஹைண்ட் இட். ப்ளஸ் நீங்கள் ஒரு பொருள் வாங்குறப்ப தமிழ்நாடு இஸ் த பெஸ்ட் டூரிசம் டெஸ்டினேஷன் இந்த வேர்ல்டு நான் கிட்ட சொல்லுவேன்.
1: ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு ஸ்ரீஹரன் பாலன் அவர்களுடனான உரையாடல் தொடரும்.
2: SBS வானொலி செய்திகள், நாட்டு நடப்புகள், எழுச்சியூட்டும் கதைகள் அனைத்தும் உங்கள் மொழியில். பேசி பரிமாறுவோம். sbs.com.au/tamil.
1: நேயர்களே, ஸ்ரீஹரன் பாலன் அவர்களுடனான உரையாடல் தொடர்கிறது. ஆஸ்திரேலியாவில் வாழும் தமிழர்களுக்கு அவர்களுடைய தாய்நாடு என்பது ஒரு உணர்வு பூர்வமான, அதோடு பண்பாட்டு ரீதியான ஒரு பிணைப்பு இருக்கும் இல்லையா? அப்படி இருக்கும்போது வெளிநாடுகளில் வளர்ந்து வரும் 2வது தலைமுறை தமிழ் குழந்தைகளுக்கு இந்தியாவில் எந்த வகையான பயண அனுபவங்கள் அதிக அர்த்தம் உள்ளவையாக இருக்கும் என்று நீங்கள் பார்க்கிறீர்கள்?
0: சரி, ஓகே. 2வது தலைமுறை தமிழர் மட்டும் கிடையாது, நான் பல பேர்கிட்ட சொல்கிறது, முதல் மனிதன் பேசிய மொழி தமிழ் மொழி, முதல் மனிதன் வாழ்ந்த இடம் தமிழ்நாடு. அதை பார்க்க கிடைக்கிறதே பெரிய விஷயம். ஏன்னா இன்றைக்கும் நான் யூஏஇ போகிறப்ப என்னோட ஸ்பீச் ஆரம்பிக்கிறப்ப சொல்லுவேன், இங்கே மனுஷன் வந்து 150 வருஷமாக வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. அங்கே நீங்கள் இன்றைக்கும் எங்களுக்கு ஒரு கோயிலுக்கு வந்தீங்கன்னா கூட 1300 வருஷத்துக்கு முன்னாடி அவன் நடந்த அதே சம்பிரதாயத்தை இன்றைக்கும் நடந்துட்டு இருக்கிறது பார்க்குறதே ஒரு பெரிய விஷயம். இட் இஸ் அ லிவிங், வி ஸ்டில் கால் அ லிவிங் சிவிலைசேஷன். அதுவே ஒரு மிகப்பெரிய விஷயம். ஏன்னா வி நீட் டு அண்டர்ஸ்டாண்ட் தட். 2வது, டெக்னாலஜி வைஸ் நாம் ரொம்ப முன்னேறி இருக்கோம் கம்பேர் டு அதர் பார்ட்ஸ் ஆஃப் இந்தியா. அதை நான் ரொம்ப ஆணித்தனமாக சொல்லுவேன். தமிழ்நாடோட சேஃப்டி செக்யூரிட்டி இட் இஸ் வெரி வெரி பிக். அதே மாதிரி டெக்னாலஜி மிகவும் ரொம்ப முன்னேறி இருக்கிறோம். அப்போ அதுக்கேற்ற டூரிஸ்ட் அட்ராக்ஷன் நிறைய வந்துருச்சு, எலக்ட்ரானிக் டூரிஸ்ட் அட்ராக்ஷன் சொல்லுவோம். இப்போ கேமிங்ஸ்க்காக வராங்க தமிழ்நாட்டுக்கு, இ ஸ்போர்ட்ஸ். இப்போ நம்ம ஒலிம்பிக் பார்க்குறோம்ல, ஒலிம்பிக் மாதிரி இ ஸ்போர்ட்ஸ்ன்றது ஒரு மேஜர் ப்ரோக்ராம் தமிழக அரசாங்கம், இ ஸ்போர்ட்ஸ் கேம்ஸ் நடத்தியிருக்கு. இதை சுற்றி இருக்கிற டூரிசம் நிறையா வர ஆரம்பிச்சிட்டாங்க, பிகாஸ் இட் இஸ் பிகமிங் அ இ ஸ்போர்ட்ஸ் கேபிட்டல் ஆஃப் த வேர்ல்ட். இந்த ஜெனரேஷனுக்கு அது ஒரு பெரிய ஈர்ப்பாக இருக்குது இன்றைக்குமே. ப்ளஸ் இந்த மாதிரி ஆர்கிடெக்சர் இருக்கிறனால நிறையா ரீல்ஸ் இன்ஸ்டாகிராமில் பார்க்குறனால மக்கள் இதை பார்க்கணுன்னு ஆசைப்பட்டு இதுக்கு வராங்க.
1: ட்ராவல் இண்டஸ்ட்ரியில் நீங்கள் நீண்ட கால அனுபவம் உங்களுக்கு இருக்கிறது. ஆஸ்திரேலியாவிற்கும் இந்தியாவிற்கும் இடையிலான இந்த டூரிசத்தின் எதிர்காலத்தை எப்படி பார்க்கிறீர்கள்?
0: டூரிசம் இஸ் கோயிங் டு பி த பிகெஸ்ட் திங். இன்றைக்கி ஏன் அதை நான் அவ்வளோ ஆணித்தனமாக சொல்கிறேன்னா, முதல்ல எல்லாருமே ஒரு அலுவலகத்துக்கு போயிட்டு காலையில் 9 மணிக்கு போயிட்டு 5 மணிக்கு வரக்கூடிய வாழ்க்கையை கொரோனா முன்னாடி வாழ்ந்துக்கிட்டு இருந்தோம். இன்றைக்கி எங்கேருந்து வேணாலும் வேலை செய்யலாம். முன்னாடி பசங்களோட ஹாலிடேயை பேஸ் பண்ணி தான் டூர் இருக்கும், இப்போ அப்படி கிடையாது. ஏன்னா எப்போல்லாம் லீவ் கிடைக்குது, ஒரு மூணு நாள் நாலு நாள் லீவ் கிடச்சா கிளம்பி போயிடலாம். ஏன்னா கம்ப்யூட்டர்லேயே வேலை பார்க்கக்கூடிய ஒரு கன்வீனியன்ஸ் வந்த காரணத்தினால டூரிசம் இஸ் இம்ப்ரூவிங் அ லாட், பீப்புள் ஆர் ட்ராவலிங் லாட். ஏன்னா நான் இப்போ எங்கள் நிறுவனம் ஆரம்பித்து 40 வருஷம் ஆயிடுச்சு. 40 வருஷம் முன்னாடி எத்தனை ஃப்ளைட்ஸ் இருந்துச்சோ அதை விட 100 மடங்கு அதிகமான கனெக்டிவிட்டி வந்துருச்சு இப்போ. ஸோ அந்த அளவுக்கு பீப்புள் ஆர் ட்ராவலிங் இப்போ. அதனால் ட்ராவலை நிறுத்தவே முடியாது, பீப்புள் வில் கீப் ட்ராவலிங். ஆல் வி நீட் டு டூ இஸ் டு கிரியேட் த அவேர்னஸ் ஆஃப் ஹவு டு ட்ராவல். அது மிகவும் முக்கியமான ஒரு விஷயம். ஏன்னா நான் சொன்னோம், இந்தியா மிகப்பெரிய ஒரு நாடு. அதனால் வெறும் ஒரு இன்ஸ்டாகிராம் ரீலையோ ஒரு ட்ரிப் அட்வைஸரில் இருக்கிற விஷயமோ ஒரு கோரானு சொல்கிற விஷயத்தில் வச்சு மட்டும் ட்ராவல் பண்ணாமல் ஒழுங்காக அவங்க ட்ராவல் பண்ணுறப்ப ரொம்ப இம்ப்ரூவ். நெக்ஸ்ட் இன்னும் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கான விஷயம், ஏன்னா இப்போ ரீசெண்டாக ட்ராவல் இஸ் கோயிங் டு இன்க்ரீஸ் அ லாட். அப்படி இருக்கிறப்ப டூரிசம் நல்லா ஃப்ளரிஷ் ஆகிட்டு இருக்கு இப்போ.
1: ஆஸ்திரேலியாவிலிருந்து தமிழ்நாட்டிற்கு அல்லது இந்தியாவிற்கு பயணிக்கும் போது ட்ராவல் இன்சூரன்ஸ் எவ்வளவு முக்கியம்?
0: மிகவும் மிகவும் முக்கியம். ட்ராவல் இன்சூரன்ஸ் வந்து நிறைய பேர் நினச்சிட்டு இருக்கிறது வந்து எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஆக்சிடென்ட் நடந்தால் அது தேவைப்படும் அப்படின்ற மாதிரி அவங்க யோசிப்பாங்க. என்னை கேட்டிங்கன்னா உங்கள் பேகேஜ் டிலே ஆனால் கூட இன்சூரன்ஸ் கவர் ஆகும். ஒரு ஏர்லைன் தப்பு பண்ணிவிட்டு ஒரு நாள் கழித்து வந்தால் ஒரு நாளைக்கு $100 கொடுக்குற அளவுக்கு இன்சூரன்ஸ் இருக்குது. ரெண்டாவது, உங்களுக்கு அலர்ஜிஸ் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள். எந்த நாட்டுக்கு போனாலுமே அலர்ஜிஸை அவங்களுக்கே தெரியாத சில அலர்ஜிஸ் இருக்கும். இப்போ எனக்கு யூகேலேருந்து வர டூரிஸ்ட்டுக்கு நட் அலர்ஜின்னு ஒன்று இருக்குது, அவங்களுக்கு ரொம்ப காமன் நட் அலர்ஜின்னு. அப்போ இதுக்கெல்லாமே ஈவன் தோ வி ஹாவ் த பெஸ்ட் ஹெல்த் கேர், அதை கவர் பண்ணுற அளவுக்கு இப்போ இருக்கக்கூடிய இன்சூரன்ஸ் எல்லாமே இஸ் வெரி வெரி குட். அதனால் இன்சூரன்ஸ்ன்றது உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய விஷயம்.
1: உங்களின் அப்பா விடி பாலன் அவர்கள் உருவாக்கிய இந்த பெரிய கட்டமைப்பை நீங்கள் எடுத்து தற்போது நடத்தி வருகிறீர்கள் வெற்றிகரமாக. இதை நீங்கள் எடுத்து நடத்த ஆரம்பித்த போது என்ன மாதிரியான சவால்களை எதிர்கொண்டீர்கள்? இப்போதும் என்ன மாதிரியான சவால்களை எதிர்கொண்டு வருகிறீர்கள்?
0: ஓகே, வெரி ஒரு இது ஒரு ரொம்ப ஒரு நல்ல ஒரு கேள்வி ஆக்சுவலி. ஏன்னா நான் இது வந்து ஒரு ஃப்ராங்கான பதிலை சொல்கிறேன். 2011 நான் முதல்ல இந்த ட்ரேடுக்கு வரேன். நிறைய பேருக்கு தெரியாத ஒரு விஷயத்தை நான் இங்கே சொல்கிறேன். நான் எங்கள் ஆஃபீஸ்க்கு ஃபஸ்ட்டு வேலைக்கு வரல, ஒரு வருஷம் இன்னொரு ட்ராவல் கம்பெனியில் வேலை பார்த்தேன். அங்கே தான் என்னோடய அயட்டா கோர்ஸை பண்ணேன். ஐ வாஸ் இந்தியா டாப்பர் இந்த ஐ காட் அ டிஸ்டிங்ஷன் இன் அயட்டா. இன்னைக்கு இட்ஸ் அ வேர்ல்டு வைட் சர்டிஃபிகேட். அப்போ நான் ஒரு வருடம் அந்த ஒரு ட்ராவல் கம்பெனியில் வேலை பார்த்துட்டு இருக்கப்போ பார்த்துட்டு இங்கே மதுரா ட்ராவல்ஸில் ஒரு எம்ப்ளாயாக தான் நான் அப்பையும் சேர்ந்தேன். எம்ப்ளாயை சேர்ந்துட்டு எங்களோட முதல் சங்க மீட்டிங்க்கு போகிறேன், ட்ராவல் ஏஜென்ட் சங்க மீட்டிங்க்கு போகிறேன். சேர்மேன் உட்காந்துருக்காரு, அவர் கீழே வந்த உடனே என்னை பார்த்து சொன்னார், உனக்கே இந்த வேலை இது அழியிற தொழிலாச்சு, என் பையனெலாம் நான் இருப்பேன், உங்கள் அப்பாவுக்கு ஏன் உங்கள் அப்பாவுக்கு மூளை இல்லையான்ற கேட்குற அளவுக்கு ஒரு கேள்வி. அப்போ யோசிச்சு பாருங்கள், முத முதல்ல இந்த ட்ரேடுக்கு வர ஒருத்தனை பார்த்து இது ஒரு அழியற ட்ரேடு, இனிமே வந்து டிக்கெட்லாம் நம்மக்கிட்ட வாங்க மாட்டாங்க, ஆன்லைன் வந்துருச்சு, ஐஆர்சிடிசி வந்துருச்சு, நிறைய ஆன்லைன் வந்தனால மக்களுக்கு ஈஸியாக இருக்குது. ஏன் அப்படி சொல்கிறாருன்னா, ஒரு காலத்தில் கமிஷன்ஸ்னு ஒன்று இருந்துச்சு, டிக்கெட்டை விற்றா ட்ராவல் ஏஜென்ட்ஸ்க்கு 15% கமிஷன்ஸ் வரும். அப்போ கிட்டத்தட்ட ஒரு 100 கோடி ரூபாய் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு மினிமம் 10 கோடியிலேருந்து 12 கோடி கமிஷன்ஸ் மட்டும் வரக்கூடிய ஒரு நல்ல தொழிலாக இருந்துச்சு. 2009 இட் பிகேம் ஜீரோ. அப்போ அந்த தொழிலை பண்ணுறதுக்கே அசாத்தியமான ஒரு விஷயம். அந்த டைமில் ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வச்சு அந்த தொழிலை பண்ண முடியாது. 2009 சிங்கப்பூர் ஏர்லைன்ஸ் லுஃப்தான்ஸை கொண்டு வராங்க ஜீரோ, கொஞ்சம் கொஞ்சமாக எல்லா ஏர்லைனுமே அதை ஜீரோ ஆக்குறாங்க. அப்போ எங்களுக்கு ட்ராவல் ஏஜென்ட் வேண்டாம், ஏஜென்ட்னாலே அதுதான் கமிஷன் ஏஜென்ட், நாங்கள் டைரெக்டாக மக்களுக்கு போகிறோம், நீங்களும் அதிலே போட்டுக்கோங்க, நீங்கள் எவ்வளோ வேணால் சார்ஜ் பண்ணிக்கோங்க. அப்போ திஸ் பிஸ்னஸ் இஸ் அ ஃபெயில்டு பிஸ்னஸ். இன்றைக்கும் நான் மிக பெருமையாக சொல்லக்கூடிய ஒரு விஷயம், மதுரா ட்ராவல்ஸ் இஸ் த ஒன்லி சர்வைவிங் ட்ராவல் கம்பெனி இன் சவுத் ஆஃப் இந்தியா. 40 வருடமாக இருக்கக்கூடிய ஒரே ட்ராவல் கம்பெனி. ஏன்னா மற்றவர்கள் அந்த எவல்யூஷனை மறந்துட்டாங்க. நான் இப்பயும் சொல்லுவேன், நாங்கள் தப்பித்த ஒரு விஷயமும் இன்றைக்கி வி ஆர் மார்க்கெட் லீடர்ஸ்னு சொல்லக்கூடிய விஷயம் வந்து நாங்கள் எவால்வ் ஆகிட்டோம். இன்றைக்கி எல்லோரும் ஏன்னு பேசுகிறாங்க, வி ஆர் எவால்விங் டு ஏஐ ஆல்சோ. அது மிகவும் முக்கியம். ஒரு தொழிலில் இது வந்து அழிஞ்சிரும்னு சொல்லிடலாம், இதுக்கு எதுவுமே இதுக்கு யூஸ் இருக்குது. இப்போ நம்ம ரேடியோவே அதுதான் இருக்கும். இப்போ ரேடியோ யாராவது ரேடியோ கேட்பாங்களான்னு, ஆனால் இன்றைக்கி பாட்காஸ்ட் தியர் டியூனிங் டு பாட்காஸ்ட் ஃபார் 4 hours வென் தியர் ட்ரைவ். ஸோ நாங்கள் வந்து முதல்ல டூர்னு ஆரம்பித்தோம் அதை. ஸோ டிக்கெட்லேருந்து டூரிசம், அப்போ அது வரைக்கும் மதுரா டூர் பண்ணாது, அப்போ டூரிசம்னு ஒன்று ஆரம்பித்தோம். இரண்டாவது மிகப்பெரிய விஷயம் மைஸ்ன்னு சொல்லக்கூடிய விஷயத்தை ஆரம்பித்தோம், மீட்டிங் இன்சென்டிவ் கான்ஃபரன்ஸ் எக்ஸிபிஷன். சவுத் இந்தியாவிலே நம்ம தான் முதல் கம்பெனி அதை ஆரம்பித்தது. அப்போ அந்த மார்க்கெட்டை உருவாக்கணும், தட் இஸ் த ஃபஸ்ட் எவல்யூஷன் தட் வி டிட். இன்றைக்கும் நம்ம ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வரைக்கும் இவால்வ் ஆகிருக்கோம்னா இதுதான் காரணம். தட் இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன் திங் இன் எனி பிஸ்னஸ்.
1: மிக்க மகிழ்ச்சி. உங்களுடைய சிரமத்தை பார்க்காமல் எங்களுடைய கலையகம் வரை வந்து எங்களோடு உரையாடியதற்கு மிகவும் நன்றி. வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.
0: நன்றி, நன்றி செல்வம், ரொம்ப சந்தோஷம், மிக மகிழ்ச்சி.
1: இந்தியாவிற்கு சுற்றுலா செல்லும் ஆஸ்திரேலிய பயணிகள் கவனிக்க வேண்டிய விடயங்கள் குறித்து உரையாடியவர் மதுரா டிராவல்ஸின் ஸ்ரீஹரன் பாலன் அவர்கள். நல்லது நேர்களே, இன்றைய நிகழ்ச்சியில் எம்மோடு இணைந்திருந்த உங்கள் அனைவருக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் உங்கள் அனைவரையும் வானொலியில் சந்திக்கும் ஆவலோடு விடைபெற்று செல்லும் நான் செல்வி இன்பசேகரன். வணக்கம் நேர்களே.